0: chik yamena chik chasha sato dan drewe zinda cheti yamena jongda chik nganzu gabri ta nga le ne kan le tsa ta tizu nga lopchon che se ta nga da drewe yo ma resi anya nganzu chik susu chik tiba chungmi da yamena chik shingzho mazo dire yinbena ta ti lopchon se ati labda che re nganzu ta ke chung ma resi karsa nganzu loya yes le tsa re ene targen le dre le ke pengi ma resi kubsa ke dintin remen du dingune tingsang jizu di ngune che na nashun su le yinbe ajan chan chik loya yes le nyo yinne le chik kya pun sabi no lo lo susu chik lopchon che re wa chongda ta chik dintin na lo lo shuk teni pe lo che chik dintin che vene yāng chīk lērī sāwa tīndē kī lākī tīndē māngu lē yōr bā
1: tī
0: lērī bēnchā shī ngā zhū lērī sōn tī tī lō yō kī tsā kā yō mār bā tī
1: rīsā kōn sō khā sī yō kiān lā tānda chā lē nā yā tī gu gu yō bē tīndē lākī tīndē yīk zē tīng kū
0: tūgā rīsā lō chūng chē chē chī sō ngū nē tā gu gāp tī ngū nē chē nā tanda pechoo chee wane tingsaan ki ngunay ta lopchoon ku chaakyan ten ngani samlu kante tane hang rasangi
2: Rila
0: Tanya ma ngandu chunchoo kutu lopchoon shiru zane ili cik chigi tuanda hama wane cik zui rwa cik zui
1: bongo yore Ta tan kaba maa tenpata
2: gansan
0: le kari jangin chunay le Rila Chisan tingde ngunay susu junu pyoge taya chaakyan tisu pechoo maa chee
1: na Tanya maa ina kia laa ngaransu lopcho tso lapcho tuyansi lea ka kaska lea judu zumbo lapcha shindaa ki yungbao kutze rea legun tuzu ziklu yo rea sati pasu tongya yo marba Ta tensan chawaya to lea ta nyentung ki tuyre nde chi libra ka anga pasu tongche deyle lo chi ngu mungu chi magib chi adi ziru tongwa Ta susu lea ka tinte shi tu zumbo nye lapcha lea ka chi chi chi chi nye tuzu la to shi tuza legun tuzu gib shi tuza lea ka chedan tuzu gib shi tuza duwa yungu tongwa
0: 超越退休的力度总部，然而这马三十七届，前些届马三十六月又马瑞给拉钱了。鸡蛋前面那的，但俺就说的落叶子呀，两脚立起又马瑞。但俺就开了下午都是六月呢，嗯，开始你马上就，单位主要的，等于单位三五十天岁嘛，就开始我说呢，性格有点忘的，性格都是明星啊，都是带队的，开始前年端到的，压个大几十斤，像通的，所有的弟子。
1: 等到的，
0: 大家也不让见面，对不对？顶着从哪说起？讲永过尔等没事的，没三路过来看到，没的看见呢，也个有的，是不是？不过春节顶着，没啥钱，但能多啥子？没啥别多几个几个。春节哪个？春节哪个？多些是不是？我那第三个人就开始去开发的，实际上顶着在那这个，嗯，顶着说呢，就是，开完给你准备那个。
1: 天那几几招，几天几分组，他们那上上个月都挨着多巴适，你说是？那都是怕没想到怕带的，就是啊，控制没上平的，差不多卡子的，顶多卡子的，差点羊多卡子的，没得说汤多卡子的，就是其实平那类似呢，像其他这些刚刚的没拍下来，有的到底，对我呢，这个长么别的茶叶品种做过节点，就是有嘛的，对吧？其实顶这几样呀，热瓦这边呢，热瓦这边他那弄着的。
0: 第一件被给人弄干个这事的，没记不得。喏，中国多了呀，这两个客人被那了，第二了了，这嘎哈的肉正热，真热的，这见面吧，这用不嘛的，这三个都是同那哈的过生日，没事的，这三个这，就那么记得嘛，这那俺们他们家讲讲意思，这个是第二。宣传啦。
3: 米卡奇永文那些呢，两个生涯的每次恰些西藏籍。米卡奇永文那些呢，今年马个年来个的七个月，阿江江感谢云呢，云康吉兰图卓图，你个吉杜瑞君看了呀，藤秋吉卡乔西尼斯，提林的前吉西西当年南天变不拉些。原来年头吧，头都老鼠吃多白，可久了，九个月他们，中国古城看守人类可久，情侣恰上了，人也话，真是真高土白。 电报员把他，黄伯伯对老电报难找。台湾各处南昌人们年初把他，前年几期不住白找把他，咱这年初车队车马只挖车队，光木七路军队老水杨把找。
4: 谈的你，毕竟去出去就不大大事。
5: 离开了你，
6: 这种
5: 龙青年轻热工，别给龙青一。

0: 아틀리 라켄베 추그다 모조람 디르슈케 테모타카피 달라람 디르슈케 세모시카피 단스가
1: lo gina nge chaga de sin na so la
0: ne
1: se se mang jam no chi ji da wa zhi xin la lian xian na ro na cha ga xie ba le ren guo ren ge ju di tu gu ne xie bang zhang ju jie pu gu yu zha xie bang zhang yin ji ma no na ro na xu wen yin
0: ne
1: se no no xu o no no no zhe di xue bian cha zun li na ge sun xian kan sun bu di ne 丁爷了，刚么这新交来给您南北阿吉彭巴写不定个难处，现状现怎样？熊玉变成新来给宋谢丁，恰个的新拿送宋谢丁，此一呢不是因给忙写起来下，瑞木卓给您的这些东西来的多了。谢谢你阿吉彭巴啦，阿吉过了全北国王堂咖喱蓝天。

0: chik dinte ki rözi dinte ina na chik pansu chik shubi ina le piki piki shubi re ko kye shos ko tine maa saas ko nabu resim saan chonan di shiraan le yo marda jika an chizo kaan le su ne le chik shen li ya paa lung dina piki isin lo dikizu pogu resim saan di shiraan mea jia rwa nda ina nga chus la yo na nga la ne chik
1: waa shibji
0: shibji che zanga nga gil shaa ne chik samtaan ya ka di ta chizo kaan le kāngiān shībī chēyōr, tā tī tāngbū kānyā chūmī sāng kīmzān nā chūmī rī tā tī ngūnē, rwa kēsī tī ngiān pūrā sī tā yōmā tī ngūnē rāndi nā rī sāng kīmzān nō lō nē chī cēsō kū lōp sō, rwa, tsōyōn chū nū yī sō mī jī sō sī ngē tī tīndrē chī rā tā ngā rā sō ngē mē tāmbē lē chī sā lū, dū lū, dū lū tī sū kāng lō chī tīnchē pā mē lō sō rī sē chī mē rē tī tā tīng sān tū nī tī lēng kē tī chēmū shībī chā wā rī kīmzān nō lō ngūnē chī ngē tā ngī shē chī mī tā mī pā rā chī tā chō lī ᱡᱚᱠᱮ ᱥᱮᱫᱟ ᱡᱤᱡᱤ ᱥᱮᱫᱟ ᱥᱩᱥᱩ ᱥᱮᱢᱜᱟᱢ ᱧᱩᱢᱨᱤ ᱥᱮᱫᱟ
1: ᱡᱤ
0: ᱫᱤᱡᱩ ᱞᱚᱵᱥᱩ ᱫᱩᱡᱩ ᱡᱤ ᱠᱤᱢᱡᱟᱱ ᱞᱚᱵᱥᱩ ᱢᱟᱝᱥᱤ ᱫᱢᱟᱥᱩᱱᱤ ᱭᱟᱣ ᱛᱤᱢᱟ ᱛᱩᱱ ᱵᱩᱜᱩ ᱞᱟᱵᱫᱮ ᱱᱟᱞᱚ ᱞᱚᱠᱟᱝ ᱮᱴᱮᱜ ᱨᱤ ᱱᱮᱢᱟ ᱡᱤᱡᱚ ᱜᱟᱱ ᱞᱮᱱᱮ ᱛᱮᱣᱮ ᱠᱟᱞᱮ ᱴᱮᱜᱤᱭᱟᱨ ᱛᱟ ᱪᱤᱠ ᱥᱩᱥᱩ ᱞᱮᱨᱤ ᱥᱤᱱᱮᱫᱟ ᱪᱟᱥᱟ ᱥᱤᱱᱮᱫᱟ ᱫᱤ ᱥᱩᱥᱩ ᱮ ᱡᱤ ᱥᱚᱱᱮ ᱜᱮ ᱪᱟᱜᱮᱱ ᱪᱤᱜ ᱨᱮᱫᱟ ᱫᱤ ᱵᱟ ᱯᱩᱵᱮ ᱡᱤ ᱥᱩᱥᱩ ᱫᱮᱛᱟ ᱨᱮ ᱢᱤᱫᱟ ᱪᱤᱠ ᱫᱤᱱᱴᱤ ᱨᱮ chik dhizuwe le ngachu namsha gyune ni ngeba to tonan che gore da chima lega yaguzi raya chigo chiri kyor lopchun chiya shinda kyor keke chudo che mo o rwa chik poba chugu mare rwa thuklo chugu mare bu ganga peti chachan pame che sha sha chaya jo marwe di dine zoha juni dhizu ya ye yon thugu mdo wa
1: ngachu labcha de dhiyo zambu da kuryu di da shuguyu kuryu da duwa shebi na kuryu di nyok chab mebche, le labche kasebche, enche shorba bechasha na, nga lobchun yao che na zinze na nga duyundu bar chimi na genla gele, da barshi lobchun yao shudi ya lanche lenge sinye sironche, bugu rang lobcho gele rang lobchun yao yu zan, gange gabche gange jik ziya rang lobchun yao chebe shugo rang liya bisa re re ran chang re re ran dunga re re le lap si ra re ka se si ra re ji zo ga le su ne nyuk zin cha re an sheng ni gu be nyu de le chok du shi bi gu du ga be sha san le ga le je mi su su ni ma lop chung lop chung gi ta su su lop chung che che su su chi le xiang yo ma re di le ge na ma chun du zhen bo ran gi di chang se de to bu shi bu yu ne xin da ma yu na xin da tie le ya gu yu me ne ran lun ju gi jie xi di ge li ya rāng sāng bāng tā sīm nā lō ngē tari ngē tī chī lē kī tī tē lī yā yāgu shīb jī chūng yō ngā jē shīb tī pē jī ngā yāgu dū sē yā kī jē shīb jī rāng mō ngā sī tū jī gu tū rē mū tū wā ngā rāng zū ndē tūng gu tū wā ān tī chī tū zūng bō gyā lā ngā mā nē sūng mē bē ngā zū lē sē nā pī tū chok tū yu chāng zē tī rī tā dhikanda labcha zhu du zhung bo rang kuru yu da jizo gan lebe jil kuru yu bed lo ga di ngan zho hao gop che gu duwa pame lo chung, pame bu go xie yu ne zha genpe chung ga xie yu ne zha lo chung du zhu su su hao gop che gu duwa di hao gop yi na rang le ga li du zhung bo labcha na da jie cha me be nebeb de li du nga kip jem du nga kare de na wa deng mu du nga puk du yunde yungi san zhe gi da sam lu di tang tang di de zi xin ya xi lu yung mu nga sam san ra
0: dada ra, dada xia
2: da kanda zo duksiri shaala gila kandis lawri ngan zo mi mizisa de gisung dosung ganga yungri irbaal yaga yon singri, duga yon sigri zo di jik nga laga yakbojita nga re gaba guwa yuus tega singnele di nye sibis kya maari nyeba yinele baru diba ganga shokto che sibri che zan tangbune susu sim na lo la chaji da susu gi di tanglen chi guya di kya chim shibri shaala susu gi bejun di nga gila nga na nyi gi tanda shuibu nangshi inji minji susu puksam guwa ri puksam yuebi ina gila gi sungbu nangshi susu tepji le menele ol susu gajo gi kanche laga ji le menele tepji le menele di tagirba lobjong di chigiri irba ne su su phoksam di ni di kare re yinji minji gi rang phoksam di chi thugur su she sing mar de le ine le su su la rewa ji yori ba nga thirin du sen o nga nge phoksam di nga jema mo je han dang zu ren ja sing mar da di ji si ji mo go ye mo je nye gi phoksam di ang ye di che du kar ju gore nga ni ma tak ba shi ga le gi ga ju gore di kai si na su su gi rewa ji da su su mi gi ji zan de da ki sing a ke ke me bi na da thirin kyo bi sa ni kyo chung ne di gi ri an di nen san ju ri an gi shang che de chu ri mo din je ji sha
1: 你妈呢，俺孙这苦着吧，他爹没有拿他，咱们现在呢，但米奇个叔叔人意给他吃下脚了，来个的，但也没吃，用作一些些来给小朋友那些，可能叔叔那吃下的呢，可能人汤味慢慢吃，米米热死他来给小朋友呢，听着药吧，但一年俺这，俺叔叔都现在是古董啊，米仓门的吃什么米芒些吃嘛的，狗么热死俺，米芒些，这些都是不。
2: 苏苏家两个小伙伴，他俩可以呢。嗯，第二每次吃餐饮啥的，都是得来的。米仓买准备的样样，他不是干嘛事？下面呢，苏苏，跟他聊着。他到底那些，让个每次，宁不巧吧？仓么了，两个小姐，俺两个呢，俺。
0: 该去吃饭，吃饱了来个呢，用几时啊？叔叔，叔，你不平点子了，下边那来拍几大大电视嘛？是啊，每次两天吃多少了？你错呀，两天。嗯，第二等于是啊，给村内的宁波大村内的拆迁人，嗯嗯，村内用过蛮多生意，嗯，就当的就叔叔家下生的，俺等于说那些第拆迁这里，嗯嗯，他第八辈呗，就叔叔制作这块的，叔叔地摊的。 现在忙不要的，电都是那这，给谁按住拆迁的，别的宁波人直接老单位呢，第一给不了了，身旁的内水区村个要的，嗯嗯，本来想想呢，可是这，叔叔经常拿落了呀，那田上面农民都把它了呀，前头田上面买不起，嗯嗯，农民也不读书，入入菜，他南山在学呀，他这，听这讲就是，哎你。
1: 来个刚毕业的时候，俺这个地方这边说这，有啥子啥子说的，俺啥子根本你们读下不到，俺俺甚至能给。俺读书也给是的，对。我那边的，工商都是那俺的，嗯，做生意都是第一读书，你听这有的，对的，是吧？嗯，但，这个开始嘞，其实他没说说是听这那组这他们的第一组学的嘞，既然听这苏念了呀，加上个铁路的呀，说说这，
0: 卡索，但心下是思念着，人当我们说的么说呢？这个现在是拉没对子呢。哎，我但恰恰的，但这个说说，这个心的么说呢？颜色的要学的这个要吧。
2: 嗯，是是。
0: 到人讲，这个卡索嘞，太阳它给空气来说呢是，别的，既然连的地方，那是个外要嘛，是吧？听这印度人呢，俺们说没事业的了呀，这个卡索嘞，这个。 가족들이든지네 지금 망수요는 야구요리. 다가는신 지금 소소 손에게 닝부 세대 다디 벤차샤나 카지 네 손에게 닝부를 더 가리면서네 네 김상한테 차소소 소고요 네 능미 되게 모동가를 그두이네 지금 오늘 쯤은 메인베 좀다 때야 요 땡겨지 디 소토야 등에 아래 랭게 개침부질 쯔요 대야 기랑게 지금 메세 닝부질 무슨 샌드래
1: 嗯嗯，
0: 有样个吞到了呀，哎，你爱吃点地骨的，地骨的，地骨的，老古了吧？本恰恰，来，刘思明给带他生意的，让些苏里那里，你们都过下去了，是吧？其实这话也不是呢，让些说什么苏里那里过下去了。
2: 嗯嗯，
0: 大概男性去，做出恰恰的呀，过下去了的，恰恰的月子给插起头嘛的，是吧？本恰恰问呢，来里多呢，学边呢。
2: 看
0: 些雷公电脑了，可能平时就那段子，这样这雷公的么说呢？全部是给普通的买回来呀。嗯嗯，像可能这米巴拉了，这冬季吃啊。哦，对啊，这个你叫啥子吃？你这米巴拉冬季给不要？哦，对对对。你今年看看，看到没得的，反正这个困难也是多不少点，也有没得是，他看也是好了。 别个那，弄得那妈妈受不了，这样太好了。他一见俺这么也看了，俺是，俺听见了呀，嗯，那个子地方的，跟俺解释的，都是啥个那派出所警察，果然，听得的是，但见到全部听得的是，今年看见不是，那跟俺你们拉出个把柄，那没那是，跟你说明白，跟俺果然，俺拉不什么早年的专业没，因为俺我两个是人，俺拉不什么看待有。
2: 那是，那
0: 一个就是要嘛，现在的意思。今年的俺俺来的龙背对吧？这个天空热，这啥子原因就是了？各个开的远大，就说那当俺个人用的卡了很大远了啊，对吧？这个。 레군 칼리 에너지 되바 데와디 하고 유사 세상에 직진 되기다 죽준다 직진 되기 레가 된수 더는 게 냠냠의 망부 사이 지도 데와디 하고 유 에너지 공지 미직진 대외 선배 말 이지다 데 더 대유 에너지 남자들 내 내와리야 다지 레가 진행하는 라브스미 된데 망